0: அது சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு போல அலம்பு, நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நான்கு நெட்டிச்சு சீறி பயணம் லேவிஷாய்.
0: ஜோக்கி எங்க ஜாக்கி, நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க, சிறிய பஞ்சர்
2: சிறிய டேஞ்சர்.
0: இது மனசு பாயுது மந்தம் நோக்கிட்ட நோடம் இறக்கிக்கோட, பட்டணம் போட்டி கட்டணம் சொன்னாவாட, எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.

0: அது சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரில் நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம்.
0: ஜோக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க, சிறிய பஞ்சர்
2: சிறிய டேஞ்சர்.
0: இது மனசு பாயும் மதுரம் நோக்கிட நோட நிரப்பிக்கோட, உப்பு பட்டணம் ஓட்டி கட்டண சொன்னாவாட எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.